0: பிரபலா
1: சைபால்
0: நடுவுல காமரா
1: சைபால்
0: வரத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்யானிக்கி சிரே ஓபிலாஷி சைபால்

ஜோனிதா காந்தி அண்ட் நக்குல் அபயங்கர் பண்ண பியூட்டிஃபுல் சாங் சார் லவ் ஸ்டோரிஸ் நினைச்சு 3:23:23 செகண்ட்ஸ் ஆயிப்பேன் சந்திரே ஷோ டைம். சோ மாதிரி நேர் அடிக்கின க்வெஸ்டன்